தஜம் தத்த கிட்ட ஜம் தஜம் தத்த கிட்ட தத்தரிகிட தித்தரிகிட தும் தரிகிட நம் தரிகிட தத்தரிகிட தித்தரிகிட தும் தரிகிட நம் தரிகிட தத்தரிகிட தின் தரிகிட ஜம் தத்தரிகிட.